சாந்தகுருசே அடையாளமென் அபசகுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

சாந்த குருசே அடையாளமும் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.